முற்றாலில் சலம் ரோம் வையல் என்று பெரும் ரேடுச்சரா நில உள் நிர்மல் முத்தட்டு புட்டி கீழ் கரம்பு சாட்சிண்டிகம் அசமா பசரிக்கல ஞனம் துவங்காஸ்லாம் யுகுத்த குட்டு பதக் ஏனம் திசப்லி அஞ்ஞன் பயல ரேனம் பசர் நக்கி பீர் சூசி பதர் தசரே ரகவு நக்கம் ரூபா பயல முஜி சதாதம் பௌலு நஸ்மி எப்படி ஒரு நோன் வைசா ஓ இப்ராஹிம் அயல மோசா முகமது அக்கேட்ட வஞ்ச பத்தகோ என்னால் பக்கர் கடி பொர் நெஞ்சத் மயல பபர் செகே முகிடாய் கோபல பிவுரு குடி ஜா உமல் துரத்தில் ஹிஜாசி அல மனா கொலா சக்கவி ருயா கனகையாய் மாம முகமது அப்துல்லாஹி அல அப்துல் முத்தலிப் பயே கோகோ பதெல்லு கரும் பூர் அல்ல கைனா கொத்தியல் சொகனா அல்ல முதல் குரும் ஹரப் ஞாகன் நெஞ்ச பரபெட் அம்பர் சாம்பீனி ஹமாசன் வயல முஹாவலோ பின்வாரி மின் ஹதூதி துரம் காவலோ ஜகைதகல் தன் ஆரிஸ் வயல ஞாரேல குரா குசிவம் bindu khanda gawon mo jottira te ke haba sadu yalla nyete ba moy bintu ba bel halato di turam mo jurmu gawama al subayru yalla ak sayyidu shadai hamza to di turam jambare khaybara agunaini yalla nyente al aminatin moy bintu hajiri won mo juraba lahabin khaysadu yalla mudal lu jël bintu hamrin modi fatimatin bal bakinul bi bani mahsoob ayana modi rabo talibin bayu halima won ke bayu yonemba abdullah ayana leeram go rofu ci abdullah daldi melax te fek modon fukke la doom ayana diga te yari gitam ya ngay melax bu joga nit jant lay mel nga man yahudi makkah dal way ñu ne chaad mi la gat moy bayyi ahmadu abdullah ya allah ngir nan gisoon nan ci sun kire ci saal ci lu wer mandar ga mo xamne denjil faaw ya allah ngir no ngi denjon bu mum yahya ca baba ba day sunna am yow ngay ko da do ngam ca ya allah mum ma nga def dam yahya dam jaaga ca wo bu bayyi yonen juddo lay doy fayalla te bi ba tay dam jaale tok tok di wal moy tarikh ab khamle abdullah ya na wa tari nadar al mustafa karaman daran dal bi sasim min ka ya allah wa salli an nabi taslimin alaybi wa rawiro bi rayan ya na yahudi makkah yone sandi bind yaman na legi l'islam taxaw bi dini yalla baye muhammad abdullah juduna tay ma takkaram dami ye batouru yalla baye muhammad abdullah juduna tay ma takkaram dami ye batouru yalla digant yalla taw sa manata ñepp di zero karam yu ndaw ya di faqidan yalla ba bay ba toge abdullah yam fukiat maler ga jolli ba wor wa makka yalla mu teddu guddi kewen lafna ko fatilikul fatte ka bon ci behel ya habbu yalla mu yewu joy ngiram domam yu bax ya mu jur te xamna ko yalla lu fas da ko yalla kero lo dom ya wax ne bir manam do xaw ku nekk jebal ko sagu fo fa yalla nyanga na ko bul fat ibrahim selwatu wal karaba muy den ismaeel ya la nun domi bul fat ismaeel ko tanu nakh yalla tabalu fil jannati ya